0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா
1: தொட்டு தட்டு தடுவுடு தக்கங்காத்தில் தச்சு தச்சு தடுவுடு.

விதரண விபுண சரண்ணா, காமிதாத்த விதரண விபுண சரண்ணா, காமிதாத்த விதரண விபுண சரண காவியனா, காலங்கார பரண காமிதாத்த விதரண விபுண சரண கா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீ